நம் அத்விஷயே ஏவ அயம் நியமஹா கிம் தருஹி. இது பகவான் விஷயத்தில் மாத்திரமல்ல, இதொரு ஜெனரல் ரூளான. ஏது? அந்த காலத்தில் எந்த சிந்திக்கோ அந்த லோகத்திலேக்கு போகும் என்னது ஒரு ஜெனரல் ரூளான். ஆ காரியம் பகவான் ஆறாமத்தை ஸ்லோகத்தில் பண்ணு தருகிறார்.

0: ഓരോ ഹൃദയത്തിന്റെയും ശബ്ദം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின் தங்கிறது விதோதர்கள் தின்

தங்கடத்துக்கு தான் தரக்கட்டீம் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட தீம்.